the team is Nikar number one goal Kamil Kufu. Kuntin Japan Kuntin bag jeda fatu irutre keeper first was 3 minute play fun Japan ke Sweden ke Kuntre bolatte fatu Japan Kuntin Japan half ke midai sab bolen san kuri jeda tite kuri forna san sa patre kuri kuntre ne ba fatu ke edro ke Japan Kuntin bolen kuri jeda ni Japan kamada kuri dif kuntre எனக்கு கமாடா கமாடா பேக் ஒரு ஃபாத்த விக்டர் விக்டர் குறி ஃபனுவா மஸ் குறி ஃபனுவா தீத்தி குறி மஷார் நம்பர் ஐஏசி ஐஏசி குறி ஃபனுவா அது போல் மெதுவாக கேரி போல தேச்சு சூரியன் குத்தேது ஜப்பானுக்கு எக்கார நம்பர் பேசி குறி மஷா குறிக்க நீ செய்யும் ஃபஸ்ட் ரோஸ் தீம் மினிட் குழை டெட்டியம் குறி கொம்பு டீம் செய்த ஜா சூரியன் குத்திரி பேக் ஒரு ஃபாத்த ஹாஃப் மெதா சாப் குளத்திரங்க போல் ஃபேக்டரி ஜேதாக தீத்தி குறி தீ மெதுவாக ஸ்காரிமதி ஜப்பான் ஹாஃப் தென் சூரியன் கொடுத்த புரிய செல்சாக்கள் கேரக்கு கொடுத்த எனக்கு இவர் புரிய எனக்கு சென் கொடுத்த டிஃபன் நகாதி கொடுத்து மறுக்கோ லேபர் கொடுத்து யாசின் புரிய நகாதி போல் ஃபாத்து ஜப்பான் கொடுத்த போல் அத்தியாத்த புரி ஃபோனோ அது போல் ஹாஃப் கே மெதா சாஃப் ஜெயத கொடுத்த டிபெண்டி சீதா சூரியன் கொடுத்த புரி ஃபோனோ அது போல் ஃபார் கீப்பர் திஃபா புரி சுஜுகி திஃபா புரி மறு ரீதுக்கு பதா புரிய கோல் அத்திய ஃபோனோ அது போல் விஃபாரு கீப்பர் திஃபா புரி ஸ்டூடெண்ட் வெனுவ நம்பர் ஃபனுவா அது போல எலெக்சன் ஃபனுவா அது போல கீப்பர் அத்து சபேர் பதி கோர்னர் அவன கோர்னர் ஸ்டூடெண்ட் அதிக வெச்சு ஹேப்பன கோர்னர் நகாதி நிதிசை போன சர்வீஸ் நம்பர் எலெக்சண்டா குறி நகாதி பெரிய கேரி Antonio Antonio Kuri di Alexander ne salvo kare diya Japan ke crazy ke phone wale bar first to 7 minute play Japan ke Sweden ke Sweden ke do ka sedane var par fast jeela do la fast sedane do ka scoring er te la ko der kare Sweden ko tere ko phone wale mase ko fast Japan ko tega Japan ke Sweden ko tere ko phone wale mase ko der kare கேரி ஜஸ்ட் சவ் திங் கொண்டு ஜப்பான் கு தங்க ஃபாத் எலெக்சன் எலெக்சன் குறி தேரே கேரி திஃப் கொண்டு ரெங்க கேரி திஃப் கொண்டு நட்டோ வண்ண மசே குறி ஃபாத் ஜப்பான் கு தே போல் ஹோதே தன் ஸ்வீடன் பே சதார் நம்பர் குறி குஷா குறி கே மெசேஜ் ஜோ விக்டர் குறி குஷா குறி கே மெசேஜ் ஜோ ஜப்பான் ஃபர்ஸ்ட் டோஸ் ஃபர்ஸ்ட் மினிட் குளை ஃபா ஜப்பான் கே ஸ்வீடன் கே ஜப்பான் கே குருந்திரே தெக்ருந்திரே பதில் குறி ஜப்பானும் அரங்கஸ் அவார் நம்பர் எதுவும் நவார் நம்பர் திக நம்பர் ஸ்டாபன் திக நம்பரும் சோத்துமா கெப்டன் இக்கட்டூரா ஃபேஸ் மேல் எதுவும் கெப்டன் கடன் போல திக நம்பர் ஏஜென்ட் ஏன் மாஃப் கவர் திக நம்பர் ட்ரோன் ஏன் செவ்மேக் அனுப்பிஸ் கெப்டன் வேண்டும் புரி ஃபோனுவா அது போல் அஸ்மித் ஹோஸ்க்கு தாண்டி போல் ஸ்வீடன் கொடுத்த ஸ்வீடன் ஹாஃப் கொடுத்தேன் போல தேர் கேரித்திய ஜப்பான் கொடுத்துட்டு குஷா கொடுக்க நீ ஃபேஜம்

ஜனகாதி கோர்னர் கோர்னர்னாக்காதி கோர்னர் எடுத்தேன் போதும் ஃபஹத் பேருக்கு கொண்டு திஃபாக்ரி பேருக்கு கியூபஸ் திஃபாக்ரி போல எனக்கு சென்சாக தீபனி ஆஸ்திரேலியா கொடுத்தேன்னா ஆஸ்திரேலியா கொண்டு போல தக்குரி ஜெயதா சென்சாக அருமதி கூறி பார்த்தீங்க பெருகு ஹாஃப்க்கு வித்தியாசம் ஜெயதா கூறி ஃபோனுவாத ஃபனஃபர் அருமதி மத்தி நகாதி போலே ஒன்று கூத்திருக்கு பாபிஸ் நம்பர் என்ன திருப்பி போல திகுத்துக்கு பேர் இருவின் போலேங்கறி அந்த நம்பர் மேட் கால்ஃப் நகாதி போலே விஹிமினட் குலைஃபா டெட்டியம் குறை பிஸ்டீம் கல் தான் நினைச்சு போது குடும்பத்தின் லீஃப் வச்சும் குறை ஃபோனுவாதன் கீப்பர் ஃபோனுவாது மாற்றி மாற்றிங்க ஸ்மித்தும் ஹோஸ்கும் அறிமத்திங்க ஆஸ்திரேலியா ஹாஃப் தேங்க ஆஸ்திரேலியா கொண்டு போது ஜீஃபா பேக்கு ஃபஹாத்துங்க ஃபஹாத்தும் ஆஸ்திரேலியா கொண்டு திஃபா குரு மச்சங்க தேஃபார் மாற்றி இந்த போதும் குறி ஃபோனுவாது மசே குறிப்பு அன் நம்பர் என்ன வெட்டுணி மெட்டு கா வெட்டுணி சீதா பெருகு கொண்டு பெருக கொண்டு குறி ஃபோனுவாது போல் ஃபஹாத்தும் திஃபா குறி கலாசா கலாசா குறி ஃபோனுவாது போல அறிமத்தி ஹாஃப் வித்தியாசம் கொண்டு ஃபோனுவாது போல் கேரி குறி இவங்க ஹோஸ்கியா ஜெயிலாக போலது பாவிஸ் நம்பர் பாவிஸ் நம்பர் கொண்டு ஃபோனுவா அது போல சமைத்துவாங்க கேரிங் ஆஸ்திரேலியா கொண்டு போல குறி ஜெயிலா பேக் பார்த்தேன் பார்த்தேங்க ஸ்டேர் நம்பர் நெயில் நெல் குறி மெதுவாக மாற்றி குறி கோமேஸ் கோமேஸ் பேக் பார்த்தேன் ஜெஸ்ஸாலி கோமேஸ் மெட் காஃபி மெட் காஃப் குறி ஃபோனுவா இப்போ பார்த்தேன் கோமேஸ் போல அத்தலாப் கேரிங் டீம் கேப்டனு கேப்டன் குறி ஃபோனுவா இல்லை ஃபோனுவா அது போல ஆரம்பத்தி இங்கே இறக்கணும் போல அத்தலாப் குறி ஆஸ்திரேலியா கொண்டு பெருகோ ஹாஃப் தேர் பெருகோ இறக்கி அண்ணன் நம்பர் குறி ஃபோனுவா இப்போ பார்த்தேன் கோமேஸ் திஃபா குறி திஃபா குறி போல அறிமத்தி பேரும் குறி போல அத்லாப் ஆஸ்திரேலியா கொண்டு தெரியும் பாவிஸ் மினிட் குலைஃபா பாவிஸ் மினிட் குலைஃபிங்கிறோம் டெட்டியம் குறி எப்படி ஸ்டீம் கருதாலும் நினைச்சு குழுமுத்தரே ஆஸ்திரேலியா கொண்டு பேக் ஃபஹாத்தா போல் ஃபேன் குறி ஜெயலாப் இத்தனை கேரி ஃபன் சுவிஸ் நம்பர் ஃபன் சுவிஸ் நம்பர் பேக் ஃபஹாத் ஜெஸ்ஸாதி ஹெனிங்டன் போல் ஃபேன் குறிய வண்ண மசே குழனி போல தேவ் குறிய தீஃப் கொடுத்தது ஜெஸ்ஸாதி போல கேரி கொடுத்தியா திஃபா குறி அறிமத்து போல் பேர் குறி ஃபோனுவாது போல் பேர் வகை தேவிஸ் மீட்டர் ஹிங்காப் போத்தி மேட்சுக்கு ஃபுடுத்தும் ஹாஃப்கே ஹைட்ரேஷன் பிரேக் எதியே எவ்வளோ ஹைட்ரேஷன் பிரேக் எவ்வளோ குழந்தை நிசாமும் ஆ தேவிஸ் மீட் குழுக்கங்க இரோ நெற்றியம் எக்ஸிஸ்ட் மக்கள் தான் நினைச்சு நெற்றி பிடிச்சி தான் ஜஹான் வாரம் மாத்தம் ஃபுல்ஸ்து பிங்கி டிஃப்ரெண்ட்ஸ் தேவை ஆஸ்திரேலியா தி பீச் எனக்கு பெருக்கு எஃப்ரூஸ் தோறது பண்ணி மீ மேட்சு குறியத்தார் மீ குரூப் அணி மேட்சு க்ளோஸ் குறியவது மேட்சுக்கு நத்தீஜாக்கி யுஎஸ்ஏ எக்கே துருக்கியே எக்கே

பெருமை ஆஸ்திரேலியா குறித்த அமைச்சு வாழ்க்கை காணும் பொறிய மிகு தனி இமேஜ் குறித்தார் அனிமேஜஸ் குறித்த தாழ்குமே இமேஜுக்கு நத்தீஜா சமாத்திய தந்தி வைக்கணும் தன்னவாதம் காணும் அது இமேஜுக்கு மிதி

0: அத்தனை ருபியா ஏதோ கொல்ல கொம்பு தெமாக்கும் உரிதும் ஏடிவியும் ஹோதம்
1: එංහා 441 kHz medium wave අඩි 90 MHz FM band
2: දිවහිරාජ්‍යයේ අඩු

0: ஸ்பெயின்லேயும் மிஸ் தான் திபி ஃபோனா தேர்டோட ஆத்தி தெங்கொத்தி டீம் த டீம் எக்கோ மீ சதாம் கொல்லும் அந்த மிஹாரோட முன்ன பெண்கள் மீதே ஸ்பெயின் கே டீம் தானே உருகே க டீம் ஆதி அப்சர்னா சதாம் கொல்லும் எப்போ ஹோகதே முன்னானே உருவத்துலமா ஃபோட்டோனுக்கு முகே கந்தத்த குறியதான் ஃபஹித் ஜஹார் ராஜ்யகடும் ஃபஹித் ஜஹார் ஃபேஷ் மஹமதி ஃபவனே மெச்சுவஸ் சவுதி அரேபியா கேப்வாடே அதி ஸ்பெயின் உருகே பதில் குரா மெச் ஸ்பெயின் பதில் குரா மெச்சு மீ குழுவை விந்தானே மெக்சிகோக சவுதி அரேபியா பதில் குரா மெச்சு குழுவை விந்தானே அமெரிக்கா நிஹார் ஸ்டேடியம் திடீர்னு தடுவடானே ஸ்டேடியம் ஒரு லவே அங்கேதா ஒன்று ஸ்டேடியம் மிக வகுத்தவ ஒன்றானே வர ஹிக்கேம் ஏகண்ட காலண்ட ஹீவனி மிஹார் இரு ஹொரி கொத்தம் தக்காதாரோ தினே நூனே ஹத்தரை ஜாதனிக்கண்ண மீ அணை இரு ஹொரிசா பேதாரோ என்ன மாதிரி ஃபார வெதான் தங்கொலை இரு தங்கொலை ஓச்சு இது ஹக்கம் சிங்கத்தவள் பேரே அவள் மனை எப்பனே ஹக்கிட வியாபார சம் வர்ற கதையா அவிதீப ஹின்ன தம்பை டீம் கொழும் தெரியும் மிக சதாம் தொல்லா பெண் காட்சி குறிப்பாக பின்னாலே தானே மெச் அப்சதம் ரெஃப்ரி மிகாரோ எம் துரத்தில் மட்டக்கா போல ஹிசாமி ஆஸ் மெதுரம் மத்தியக ஹம அணுகுத தமான்ய ஒஷ்டம் குறி மெச்ச பாகுத மாட தொல்லி எட்டோனக சதாம் தொல்லி மிக உருகு டீம்கே கேப்டன் அதி ஸ்பெயின் டீம்கே கேப்டன் மிகார் துரத்தில் பேர் மட்டக்கா அண்ணனி விஏஆர் மெத்திபி உருகு உருகு என்ன இங்கே அர்ஜென்டினா யுஎஸ்ஏ உருவத்தில் கந்தபுரிய தனி மிக பிவரின் திதாய்த்தான் இப்போ எனக்கு உண்ணனி உருகே குழவும் மிகந்தனி 4-1-2-3 மீ ஃபார்மேஷனுக்கு உருகையாக தெக்குளும் தெரியாக இருந்து கார்டு தக்காக ஓய் தெக்குளும் தெரியாக மீறே இப்போ குழே ஒலிவேராய அது எகே தரும் வெண்டக்கே தெக்கொழும் தெரியும் கார்டு தக்கா பொறி ஒருவே டீமுக்கு டெங்கலும் நம்ம பெண்ணனி ஸ்பெயின் ஸ்பெயின் டீமுக்கு எக்கொழும் தெரிய கார்டு தக்கா பெட்ரி எங்குறியா கொழும் தெரியும் சேஃப்கோ டீமுக்கு கேப்டனுக்கு ரோட்ரி சோ நம்பர் எமியங்கு ஃபோமேஷனுக்கு 4-1-2-3 பஷார் யமாலு சிமனாக மிகாரும் பஷனி எட்டியம் எப்பொழுது தெரியும் மிகார் எமியங்கு ஹாஃப் கமர் கொல்லாங்க வக்கொல்லாங்க கோனக்க வாத காலம் மிதிபி ஸ்பெயின் டீம் மிரே மிதிபி புதுக்குள்ளே இங்கே புதுக்குள்ளாக ஸ்பெயின் டீம் மிதிபி என்னோடனே அம்பத்துக்கு அழுமண்ண எம்மியும் லா அச்சி உண்டான் தப்பல ரை ஒரேஞ்ச் வத்திர என்ன மாதிரி ஸ்டீமுக மிரே ஹொரிஹா கொழும் தெரியும் மிதிபி இதில் ஆமாம் மிரே மிரே கொம் மச்ச ஃபர்ஹார்வஸ் நியா கரக்கசாங்க பிங்கது முக நியாபி மிகவும் கந்தானுக கின்னே கின்ன ஹிமேங்கமுக வகுத்து கொள்ளை ஸ்கூத்தை வகையினே
1: Estimada afición, pedimos a todos los espectadores que se pongan de pie, si pueden, para guardar un minuto de silencio en homenaje a las víctimas de los terremotos ocurridos en Venezuela.
0: Me haro, uva gotkolo aguna mundani. Itama, me dandu olo. Himi en kamuga uva gotkolo en megernani. மீங்க அந்த அணுக மொழி ஸ்டேடியம் எஸ் ஏகண்ட கார்டு மாடுவே எப்படி கஷ்டண்ட ஆக்கியக
1: See you back.
0: ಕುಳಿತಿವಿ. ಸೀದ ಗದ ನೋಕುಲ ಮೆಹಮತಿ ವರ ರೀತಿ ಕುರಿಹುಮಂಡ ಕಾಯಕಿ ಮ್ಯಾರು ಭಗತ್ ಗುಡ ಮೆದಡಿ ಅವಳು ನ್ಯಾಸ ವಾಸವಾಗ್ತದ.
2: ಶುಕ್ರ ಅನಿಸ್ ಖುಷಿಯಾಗಿ ಫಹಾತ್ ಸ್ಪೇನ್ಗೆ ಕುಳಿತೀರಿ ಕುರಿಯಂಗ್ ಎಸ್ ಪಡುವಾದ ಭೂಮಿದ್ರು ಕ್ಯಾರಿ ಬ್ಯಾಕ್ಳು ಫಹಾತ್ ಏರಿತೀನಿ ಕೀಪರ್ ಜಸ್ಸಾದಿ ಕೀಪರ್ ಕೊಂಚೋ ಕೊಲ್ಲ ಸ್ಪೇನ್ಗೆ ಸಿಮೋನ್ ಸಿಮೋನ್ ಕುರಿ ಫಣುವಾದ ಬೋಲಾರ ಮತ್ತು ಬೇರ್ ಎಲ್ಲೂ ಉರ್ಗೆಗೆ ಎಲ್ಲೂ ಸ್ಪೇನ್ ಏರಿಯಾ ದಿಮೆ ಅರಿಮತಿ ಕುರಿ ಇಲ್ಲ ಎಲ್ಲಿ ಬೋಳ್ ಫಹಾತ್ ಸ್ಪೇನ್ ಏರಿಯತ್ತೆ ಸ್ಪೇನ್ ಕುಂತೆ ಕುರಿ ಫಣುವಾದ ಫಣುವಾದ ಬ್ಯಾಕ್ಳು ಫಹಾತ ಜಸ್ಸಾಲಿ ಕುಳಿತೀರಿ ಏಕೆಂದರೆ ಕೊಂಚೋ ಕೊಲ್ಲಾದ ಕುರಿ ಫಣುವಾದ ಮಸೆ ಕುರಿ ಫೋನುವಾದ ಬೋಳ ಉರುಗೆ ಹಾಫ್ತೆ ಉರುಗೆ ಕುಂತೆ ಉರುಗೆಗೆ ತಿನ್ ನಂಬರು ಕೊಂಚ ಕೊಲ್ಲಾದ ಕುರಿ ಫಾಸ್ಟ್ ನಂಬರ್ ಐ ಯುಗಾಟೆ ಯುಗಾಟೆ ಕುರಿ ಫೋನುವಾದ ಬೋಳ ಹಾಫ್ ವ್ಯತ್ಯಾಸ ಅರಿಮಿತಿ ಬೇರೆ ಕ್ಯಾರಿ ಕುರಿಯ ಮಿದು ಕ್ಯಾರಿ ಫೋನುವಾದ ಬೋಳ ಬೋಳ ಹತ್ತಲ ಬ್ಯಾಕ್ಳು ಫಹಾದ ಜಸ್ಸಾಲಿ ತಿನ್ ನಂಬರ್ಗೆ ನಟ್ಟು ಹಾಕುರಿ ಒನ್ ನಂಬರ್ ನಟ್ಟು ಹಾಕುರಿ ದೀಪ ಇರ್ತೇನೆ ಇರ್ತೇನೆ ಕುರಿ ಫೋನುವಾದ ಬೋಳ ಹಾಕಿ ಮಡ್ಕೊಲ್ಲ ಅವ್ರು ಕುಂತಾರೆ ಗಾಜಿ ಬ್ಯಾಕ್ಳು ಫಹಾದಕ್ಕೆ ಸ್ಕೋನಕ್ಕೆ ಬೇರು